ஸ்ரீகுருவே நமஹ. அஸ்மத் குருப்யோ நமஹ. அஸ்மத் பரம் குருப்யோ நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. விக்னேஸ்வராய பரதாய சுரப்ரியாய லம்போதராய சகலாய ஜகத்ஜிதாய நாகாநனாய ஸ்ருதியக்ஞ விபூஷிதாய கௌரீசுதாய குணநாத நமோ நமஸ்தே.